இந்த முறை மாத சங்கத்தில் பெண்களோட சேர்ந்து பானக்கட்டி எடை வச்சு உதவி செய்யும்.